நகர்லோடனியா லக்கி மிருதங்க தனகா சட் சட் சட் சட் நகின் பேச்சு பே சடன் மதாதா கிட்டு சட் சட் சட் சட் சட் சட் சடனகா சடனகா கிட்டு சட் சட் சட் சடனகா ஜி சடனதா சாதா சட் சடனகா சாதனகா.